0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000.
2: தலை சிறந்த ஞானியவர், நடைமுறை வாழ்க்கையின் யதார்த்தமானவர், நீதிக்காய் எதிர்வாதம் செய்பவர், உரிமையோடு உண்மையை உலகத்திற்கு உரைப்பவர், துளியும் தயங்காமல் பொய்மைக்கு போக்கு காட்டுபவர். அவரது நேர்மையை கேள்விப்பட்டான் சீன அரசன், அரண்மனைக்கு அழைத்தான், முக்கிய அமைச்சராக்கி கௌரவப்படுத்தினான். முதல் நாளே வந்தது வழக்கு ஒன்று விசாரணைக்கு. அந்த நகரத்து பெரும் பணக்காரன் வீட்டில் பரம ஏழை ஒருவன் அரிசி திருடிவிட்டான். இதுதான் வழக்கு. விலாவாரியாக வழக்கை விசாரித்தார் ஞானி. ஒரு வாரம் கழித்து வர சொன்னார். அதுவரை வாத பிரதி வாதங்களை நுணுக்கமாக கேட்டார், சீர்தூக்கி ஆராய்ந்தார். அடுத்த வாரம் வந்தது, தண்டனையை அறிவித்தார். திருடியவனுக்கு 6 மாதம் தண்டனை, திருட கொடுத்தவனுக்கு 10 மாதம் தண்டனை. பதறிப்போனான் பணக்காரன். ஏனென்று எதிர்த்து கேட்க ஞானி சொன்னார், இந்நகரின் மொத்த சொத்துக்களையும் நீயே குவித்து வைத்திருக்கிறாய். உழைப்பு வியர்வை என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? இவ்வளவு சொத்துக்கள் உனக்கு எங்கிருந்து வந்தது? இப்படி நீ குவித்து வைத்திருப்பதால் தானே அந்த ஏழை திருடனானான். முடித்தார். ஒரு ஏழையை திருடனாக்கியது நீதான். உனது பணக்குவியல் தான், உனது செல்வ சுருட்டல்கள் தான், உனது அதீத சொத்துக்கள் தான். அது சரி, பல கோடி சொத்துகளுக்கு அதிபதியாம், ஆனாலும் அவர் ஒரு நீதிமானாம். கதை எப்படி இருக்கு? ஊழலில் சிக்கியவனால் ஊழியம் செய்ய முடியாது. சொத்துக்குவிப்பு வழக்கில் சிக்கியவன் செய்யும் சேவையும் சரி, நனையுமாட்டுக்காக அழும் ஓனாயும் சரி, ஊழலில் சிக்கியவன் சிக்காதவன் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறும் மட்டைகள்தான். ஆம், சொத்துக்களை நாடாதவரே மக்களின் சொத்தாகிறார்.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: சர்வதேச யோகா தினம். உடலையும் மனதையும் ஒன்றிணைப்போம், உலகிற்கு அமைதியை விதைப்போம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கடைபிடிக்கப்படுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருமுகப்படுத்தும் ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகும். மன அழுத்தமும் உடல்நலக் குறைபாடுகளும் பெருகி வரும் இன்றைய இயந்திரத்தனமான உலகில் மனித குலம் அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ யோகா ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறது. சர்வதேச யோகா தினத்தின் பின்னணியில் இந்தியாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது. 2014ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோகா தினத்திற்கான முன்மொழிவை வழங்கினார். இதனை ஏற்றுக்கொண்ட ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதன் விளைவாக 2015ஆம் ஆண்டு ஜூன் 21 முதல் உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் யோகா தினத்தை கொண்டாடி வருகின்றன.

யோகா என்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானது. இதற்கு இணைத்தல் அல்லது ஒன்றிணைத்தல் என்று பொருள். இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்தியாவில் தோன்றிய ஒரு பழமையான கலை மற்றும் அறிவியல் ஆகும். ஆசனங்கள், பிராணாயாமம் மற்றும் தியானம் ஆகியவற்றின் மூலம் ஒரு மனிதன் தனது உடலின் ஆற்றலை மேம்படுத்தி மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இது ஒரு மத சார்பற்ற பயிற்சி என்பதால் உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களும் இதனை தடையின்றி பின்பற்றி வருகின்றனர். யோகா பயிற்சியை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்வதன் மூலம் இதய நோய், நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக இன்றைய தலைமுறைக்கு தேவையான மன ஒருமைப்பாட்டையும் நேர்மறை எண்ணங்களையும் வளர்ப்பதில் யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கேற்ப தினமும் யோகா பயிற்சி செய்து ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம். யோகா என்பது உடற்பயிற்சிகளையும் தாண்டிய ஒரு உன்னத கலை. இன்றைய இயந்திரத்தனமான உலகில் மனிதர்கள் சந்திக்கும் மிக முக்கியமான சவாலான மன அழுத்தத்தை குறைக்க யோகா ஒரு சிறந்த மருந்தாக அமைகிறது. முறையான யோகா பயிற்சியானது மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் வழங்குவதோடு ஒரு செயலில் முழுமையாக ஈடுபடுவதற்கான கவனத்தையும் அதிகரிக்கிறது. எதிர்மறை எண்ணங்களை அகற்றி ஒருவரை எப்போதும் நேர்மறையான மனநிலையில் வைத்திருக்க யோகா உதவுகிறது. உடல் ரீதியாக பார்க்கும்போது யோகா உடலுக்கு அதீத நெகிழ்ச்சி தன்மையை வழங்குகிறது. இது தசைகளை வலுவுபடுத்துவதுடன் உடலில் இரத்த ஓட்டம் சீராக நடைபெற உதவுகிறது. தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு இதயம் மற்றும் நுரையீரல் தொடர்பான நோய்கள் வரும் அபாயமும் குறைகிறது. மருந்துகள் இன்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இயற்கையிலேயே நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த யோகா கலை. ஆன்மீக ரீதியாக யோகா ஒருவரை தன்னுணர்வு பெற செய்கிறது. ஒரு மனிதன் தனது உள்ளத்தோடு உரையாடவும் ஆழமான உள் அமைதியை அடையவும் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சிகள் வழிவகை செய்கின்றன. உலகியல் ஓட்டத்தில் நாம் தொலைக்கும் சமநிலையை மீட்டெடுத்து மனதிற்கும் ஆன்மாவிற்கும் இடையே ஒரு பாலமாக யோகா அமைகிறது. இது ஒருவரை முழுமையான மனிதராக மாற்றும் ஒரு ஆன்மீக பயணம் என்றால் அது மிகையல்ல. சர்வதேச யோகா தினம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் இன்றைய வேகமான வாழ்க்கை சூழலில் நாம் நம்மை பற்றி சிந்திக்க மறந்துவிடுகிறோம். அதிகரித்து வரும் மன அழுத்தம் மற்றும் உடல்நல சிக்கல்களுக்கு இயற்கையான வழியில் தீர்வு காண இந்த நாள் ஒரு விழிப்புணர்வாக அமைகிறது. இது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டுமல்ல, உலகளாவிய ஆரோக்கிய இயக்கமாக உருவெடுத்துள்ளது. பொதுவான யோகா பயிற்சிகளில் ஆசனங்கள், பிராணாயாமம் மற்றும் தியானம் ஆகியவை முதன்மையானவை. குறிப்பாக 12 நிலைகளை கொண்ட சூரிய நமஸ்காரம் என்பது உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் புத்துயிர் அளிக்கும் ஒரு முழுமையான பயிற்சியாகும். மூச்சு பயிற்சிகள் நுரையீரலை தூய்மைப்படுத்துவதோடு இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க செய்கின்றன. தியானம் மனதை ஒருநிலைப்படுத்தி ஆழமான அமைதியை தருகிறது. இன்றைய தலைமுறைக்கு யோகா ஒரு தவிர்க்க முடியாத வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். ஒரு நாள் யோகா செய்வது நல்லது, ஆனால் தினமும் செய்வது வாழ்க்கையையே மாற்றும் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும். தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்கி யோகா செய்வதன் மூலம் உடல் பருமன், தூக்கமின்மை மற்றும் சோர்வு போன்ற நவீன கால பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். இது உங்கள் வாழ்க்கையை சமநிலையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும். யோகா என்பது தனி மனித ஆரோக்கியத்திற்கான கருவி மட்டுமல்ல, அது உலகளாவிய சகோதரத்துவத்தையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கும் ஒரு பாலமாகும். ஜாதி, மத, மொழி மற்றும் தேச எல்லைகளை கடந்து கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நாளில் யோகா பயிற்சிகளை மேற்கொள்வது வசுதைவ குடும்பகம் என்ற தத்துவத்திற்கு உயிரூட்டுகிறது. உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஆரோக்கியமான பூமியை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு நினைவூட்டுகிறது. தற்கால டிஜிட்டல் உலகில் மொபைல் மற்றும் கணினி திரைகளுக்கு முன்னால் அதிக நேரம் செலவிடும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் யோகா ஒரு வரப்பிரசாதமாகும். இது தவறான உடல் அமர்வினால் ஏற்படும் முதுகு வலி மற்றும் கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதுடன் மூளையின் செயல்திறனை தூண்டி நினைவாற்றலை பெருக்குகிறது. இளமையிலேயே யோகா பயில்வது ஒரு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பையும் எதையும் எதிர்கொள்ளும் மனதிடத்தையும் அவர்களுக்கு வழங்குகிறது. முடிவாக, யோகா என்பது நாம் செய்யும் ஒரு செயல் அல்ல, அது நாம் வாழும் முறையாக மாற வேண்டும். சூரியன் உதிப்பது எவ்வளவு இயற்கையானதோ அவ்வளவு இயற்கையாக நமக்கு தினசரி அட்டவணையில் யோகா இடம்பெற வேண்டும். இது ஒரு மத சடங்கு அல்ல, இது ஒரு அறிவியல் சார்ந்த வாழ்வியல் கலை. நம்மிடம் இருக்கும் விலைமதிப்பற்ற சொத்தான இந்த உடலையும் மனதையும் பேணிக்காப்போம். யோகாவை பயில்வோம். நோயற்ற,
கவலையற்ற வளமான வாழ்வை இப்புவியியல் நிலைநாட்ட உறுதியேற்போம். நன்றி.

0: செய்திகள்.
1: இன்றைய உலகம் நீடித்த போர்கள், உணவு பாதுகாப்பின்மை, பொருளாதார நிலையற்ற தன்மை மற்றும் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும், இத்தகைய பிரச்சினைகளை உருவாக்கி மீண்டும் மீண்டும் தொடரச் செய்யும் உலக அமைப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் திருத்தந்தை வலியுறுத்தினார். June 22 திங்களன்று ரோமையில் உள்ள உலக உணவு திட்டத்தின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிறைவேற்று சபையின் ஆண்டு அமர்வில் பங்கேற்கும் பிரதிநிதிகள், பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கும் போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, பன்னாட்டு ஒத்துழைப்பு பலவீனமடைந்து நாடுகள் தங்களது பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதால் உலகளாவிய ஒற்றுமை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகில் போதுமான வளங்கள் இருந்தபோதிலும் கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் பசி மற்றும் வறுமையில் வாழ்வது ஒரு முரண்பாடான நிலை என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், அதிகப்படியான நிர்வாக சிக்கல்கள் மனிதாபிமான உதவிகளை தாமதப்படுத்துவதாகவும், உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் சில நேரங்களில் அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களால் பாதிக்கப்படுவதாகவும் கவலை தெரிவித்தார். மேலும் பசி என்பது மனிதாபிமான பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக ஒற்றுமையை சீர்குலைத்து மோதல்களையும் கட்டாய இடம்பெயர்வுகளையும் அதிகரிக்கிறது என்று கூறிய திருத்தந்தை, பசியின் மூல காரணங்களை நீக்குவதற்காக உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்.
2: மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளின் துயரத்தால் ஆழமாக தொடங்கப்பட்ட லெஜூன் தனது வாழ்நாளை அறிவியல் ஆராய்ச்சிக்கும் நோயாளிகளின் நலனுக்குமான மருத்துவ பணிக்கும் அர்ப்பணித்தார் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பாராட்டினார். June 22 திங்களன்று ஜெரோம் லெஜூன் அறக்கட்டளையின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, நவீன மரபணு அறிவியலின் முன்னோடியும் டவுன் சின்ட்ரோம் எனப்படும் TRISOMY 21 மரபணு குறைபாட்டை கண்டறிந்த விஞ்ஞானியுமான ஜெரோம் லெஜூனின் பிறந்த நூற்றாண்டை எடுத்து காட்டினார். மருத்துவம் என்பது நோயை வெறுப்பதும் நோயாளியை நேசிப்பதும் ஆகும் என்ற அவரது கொள்கையை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, மிகவும் பலவீனமானவர்களின் உயிரையும் மாண்பையும் பாதுகாப்பதற்காக லெஜூன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக குறிப்பிட்டார். TRISOMY 21 மரபணு குறைபாட்டை கண்டறிந்த அவரது அறிவியல் சாதனை பிறக்கும் முன் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அழிக்கும் புதிய யுஜெனிக்ஸ் நடைமுறைகளுக்கு பயன்படுத்துவதை லெஜூன் எதிர்த்தார் என்றும், ஒவ்வொரு மனிதருக்கும் கடவுள் வழங்கிய உள்ளார்ந்த மாண்பை துணிவுடன் பாதுகாத்தார் என்றும் திருத்தந்தை தெரிவித்தார். இன்றும் ஜெரோம் லெஜூன் அறக்கட்டளையின் ஆராய்ச்சி, சிகிச்சை மற்றும் மனித உயிரின் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் அவரது பணியை தொடர்ந்து வருகிறது என்று பாராட்டிய திருத்தந்தை, சமூகத்தில் உண்மை, உயிர் மற்றும் பொதுநலனுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறு உறுப்பினர்களை ஊக்குவித்தார். இறுதியாக, மனித மாண்பு எந்த சூழலிலும் குறையாத ஒன்று என்றும், அறிவியல் மற்றும் மருத்துவம் எப்போதும் உயிரின் சேவைக்காகவே இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி திருத்தந்தை தனது உரையை நிறைவு செய்தார்.
1: நம் இதயத்தின் ஆழத்தில் தனிப்பட்ட முறையில் நாம் கேட்கும் இறைவனின் குரலுக்கும், அதை உலகெங்கும் அறிவிக்க வேண்டிய நம் அழைப்புக்கும் இயேசு தொடர்பை ஏற்படுத்துகிறார் என்றும், நற்செய்தியை அறிவிப்பது என்பது முதன்மையான அவருடனான நம் தனிப்பட்ட சந்திப்பையும் அனுபவத்தையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதாகும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். June 21 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்கள், நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் என்ற மத்தேயு நற்செய்தி வார்த்தைகளை மேற்கோள் காட்டி இயேசு தமது சீடர்களை பணிக்காக அனுப்பிய நிகழ்வை எடுத்து காட்டினார். திருத்தூது பணியின் உண்மையான சக்தி மனித முயற்சிகளிலோ நவீன கருவிகளிலோ மட்டும் அடங்கியதல்ல, மாறாக நம்முள் செயலாற்றும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலிலும் இறைவனின் அழைப்பிற்கும் நாம் அளிக்கும் உண்மையான பதிலிலும் உள்ளது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், அதனால்தான் புனித தோமா அக்வினாஸ், நாம் தியானத்தில் கண்ட உண்மைகளை மற்றவர்களுடன் பகிர்வதே நற்செய்தி அறிவித்தல் என்று கூறுகிறார் என்றும் எடுத்து காட்டினார்.
2: உலக அகதிகள் தினத்தை முன்னிட்டு அகதிகளின் பாதுகாப்பிற்காக நாடுகள் புதுப்பித்த அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். June 21 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை 1951 அகதிகளின் நிலை குறித்த ஐக்கிய நாடுகள் சபை ஒப்பந்தத்தின் 75 நிறைவை எடுத்துக்காட்டியதுடன் போர், வன்முறை மற்றும் துன்புறுத்தலால் தங்கள் சொந்த நாடுகளை விட்டு வெளியேற வேண்டியவர்களின் உரிமைகளை பாதுகாக்க இந்த ஒப்பந்தம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000.
2: தலை சிறந்த ஞானியவர், நடைமுறை வாழ்க்கையின் யதார்த்தமானவர், நீதிக்காய் எதிர்வாதம் செய்பவர், உரிமையோடு உண்மையை உலகத்திற்கு உரைப்பவர், துளியும் தயங்காமல் பொய்மைக்கு போக்கு காட்டுபவர். அவரது நேர்மையை கேள்விப்பட்டான் சீன அரசன், அரண்மனைக்கு அழைத்தான், முக்கிய அமைச்சராக்கி கௌரவப்படுத்தினான். முதல் நாளே வந்தது வழக்கு ஒன்று விசாரணைக்கு. அந்த நகரத்து பெரும் பணக்காரன் வீட்டில் பரம ஏழை ஒருவன் அரிசி திருடிவிட்டான். இதுதான் வழக்கு. விலாவாரியாக வழக்கை விசாரித்தார் ஞானி. ஒரு வாரம் கழித்து வர சொன்னார். அதுவரை வாத பிரதி வாதங்களை நுணுக்கமாக கேட்டார், சீர் தூக்கி ஆராய்ந்தார். அடுத்த வாரம் வந்தது, தண்டனையை அறிவித்தார். திருடியவனுக்கு 6 மாதம் தண்டனை, திருட கொடுத்தவனுக்கு 10 மாதம் தண்டனை. பதறிப்போனான் பணக்காரன். ஏனென்று எதிர்த்து கேட்க ஞானி சொன்னார், இந்நகரின் மொத்த சொத்துக்களையும் நீயே குவித்து வைத்திருக்கிறாய். உழைப்பு வியர்வை என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? இவ்வளவு சொத்துக்கள் உனக்கு எங்கிருந்து வந்தது? இப்படி நீ குவித்து வைத்திருப்பதால் தானே அந்த ஏழை திருடனானான். முடித்தார். ஒரு ஏழையை திருடனாக்கியது நீதான். உனது பணக்குவியல் தான், உனது செல்வ சுருட்டல்கள் தான், உனது அதீத சொத்துக்கள் தான். அது சரி, பல கோடி சொத்துகளுக்கு அதிபதியாம், ஆனாலும் அவர் ஒரு நீதிமானாம். கதை எப்படி இருக்கு? ஊழலில் சிக்கியவனால் ஊழியம் செய்ய முடியாது. சொத்துக்குவிப்பு வழக்கில் சிக்கியவன் செய்யும் சேவையும் சரி, நனையுமாட்டுக்காக அழும் ஓனாயும் சரி, ஊழலில் சிக்கியவன் சிக்காதவன் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறும் மட்டைகள்தான். ஆம், சொத்துக்களை நாடாதவரே மக்களின் சொத்தாகிறார்.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: சர்வதேச யோகா தினம். உடலையும் மனதையும் ஒன்றிணைப்போம், உலகிற்கு அமைதியை விதைப்போம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கடைபிடிக்கப்படுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருமுகப்படுத்தும் ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகும். மன அழுத்தமும் உடல்நலக் குறைபாடுகளும் பெருகி வரும் இன்றைய இயந்திரத்தனமான உலகில் மனித குலம் அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ யோகா ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறது. சர்வதேச யோகா தினத்தின் பின்னணியில் இந்தியாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது. 2014ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோகா தினத்திற்கான முன்மொழிவை வழங்கினார். இதனை ஏற்றுக்கொண்ட ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதன் விளைவாக 2015ஆம் ஆண்டு ஜூன் 21 முதல் உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் யோகா தினத்தை கொண்டாடி வருகின்றன.

யோகா என்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானது. இதற்கு இணைத்தல் அல்லது ஒன்றிணைத்தல் என்று பொருள். இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்தியாவில் தோன்றிய ஒரு பழமையான கலை மற்றும் அறிவியல் ஆகும். ஆசனங்கள், பிராணாயாமம் மற்றும் தியானம் ஆகியவற்றின் மூலம் ஒரு மனிதன் தனது உடலின் ஆற்றலை மேம்படுத்தி மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இது ஒரு மத சார்பற்ற பயிற்சி என்பதால் உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களும் இதனை தடையின்றி பின்பற்றி வருகின்றனர். யோகா பயிற்சியை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்வதன் மூலம் இதய நோய், நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக இன்றைய தலைமுறைக்கு தேவையான மன ஒருமைப்பாட்டையும் நேர்மறை எண்ணங்களையும் வளர்ப்பதில் யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கேற்ப தினமும் யோகா பயிற்சி செய்து ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம். யோகா என்பது உடற்பயிற்சிகளையும் தாண்டிய ஒரு உன்னத கலை. இன்றைய இயந்திரத்தனமான உலகில் மனிதர்கள் சந்திக்கும் மிக முக்கியமான சவாலான மன அழுத்தத்தை குறைக்க யோகா ஒரு சிறந்த மருந்தாக அமைகிறது. முறையான யோகா பயிற்சியானது மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் வழங்குவதோடு ஒரு செயலில் முழுமையாக ஈடுபடுவதற்கான கவனத்தையும் அதிகரிக்கிறது. எதிர்மறை எண்ணங்களை அகற்றி ஒருவரை எப்போதும் நேர்மறையான மனநிலையில் வைத்திருக்க யோகா உதவுகிறது. உடல் ரீதியாக பார்க்கும்போது யோகா உடலுக்கு அதீத நெகிழ்ச்சி தன்மையை வழங்குகிறது. இது தசைகளை வலுவுபடுத்துவதுடன் உடலில் இரத்த ஓட்டம் சீராக நடைபெற உதவுகிறது. தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு இதயம் மற்றும் நுரையீரல் தொடர்பான நோய்கள் வரும் அபாயமும் குறைகிறது. மருந்துகள் இன்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இயற்கையிலேயே நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த யோகா கலை. ஆன்மீக ரீதியாக யோகா ஒருவரை தன்னுணர்வு பெற செய்கிறது. ஒரு மனிதன் தனது உள்ளத்தோடு உரையாடவும் ஆழமான உள் அமைதியை அடையவும் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சிகள் வழிவகை செய்கின்றன. உலகியல் ஓட்டத்தில் நாம் தொலைக்கும் சமநிலையை மீட்டெடுத்து மனதிற்கும் ஆன்மாவிற்கும் இடையே ஒரு பாலமாக யோகா அமைகிறது. இது ஒருவரை முழுமையான மனிதராக மாற்றும் ஒரு ஆன்மீக பயணம் என்றால் அது மிகையல்ல. சர்வதேச யோகா தினம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் இன்றைய வேகமான வாழ்க்கை சூழலில் நாம் நம்மை பற்றி சிந்திக்க மறந்துவிடுகிறோம். அதிகரித்து வரும் மன அழுத்தம் மற்றும் உடல்நல சிக்கல்களுக்கு இயற்கையான வழியில் தீர்வு காண இந்த நாள் ஒரு விழிப்புணர்வாக அமைகிறது. இது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டுமல்ல, உலகளாவிய ஆரோக்கிய இயக்கமாக உருவெடுத்துள்ளது. பொதுவான யோகா பயிற்சிகளில் ஆசனங்கள், பிராணாயாமம் மற்றும் தியானம் ஆகியவை முதன்மையானவை. குறிப்பாக 12 நிலைகளை கொண்ட சூரிய நமஸ்காரம் என்பது உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் புத்துயிர் அளிக்கும் ஒரு முழுமையான பயிற்சியாகும். மூச்சு பயிற்சிகள் நுரையீரலை தூய்மைப்படுத்துவதோடு இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க செய்கின்றன. தியானம் மனதை ஒருநிலைப்படுத்தி ஆழமான அமைதியை தருகிறது. இன்றைய தலைமுறைக்கு யோகா ஒரு தவிர்க்க முடியாத வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். ஒரு நாள் யோகா செய்வது நல்லது, ஆனால் தினமும் செய்வது வாழ்க்கையையே மாற்றும் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும். தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்கி யோகா செய்வதன் மூலம் உடல் பருமன், தூக்கமின்மை மற்றும் சோர்வு போன்ற நவீன கால பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். இது உங்கள் வாழ்க்கையை சமநிலையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும். யோகா என்பது தனி மனித ஆரோக்கியத்திற்கான கருவி மட்டுமல்ல, அது உலகளாவிய சகோதரத்துவத்தையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கும் ஒரு பாலமாகும். ஜாதி, மத, மொழி மற்றும் தேச எல்லைகளை கடந்து கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நாளில் யோகா பயிற்சிகளை மேற்கொள்வது வசுதைவ குடும்பகம் என்ற தத்துவத்திற்கு உயிரூட்டுகிறது. உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஆரோக்கியமான பூமியை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு நினைவூட்டுகிறது. தற்கால டிஜிட்டல் உலகில் மொபைல் மற்றும் கணினி திரைகளுக்கு முன்னால் அதிக நேரம் செலவிடும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் யோகா ஒரு வரப்பிரசாதமாகும். இது தவறான உடல் அமர்வினால் ஏற்படும் முதுகு வலி மற்றும் கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதுடன் மூளையின் செயல்திறனை தூண்டி நினைவாற்றலை பெருக்குகிறது. இளமையிலேயே யோகா பயில்வது ஒரு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பையும் எதையும் எதிர்கொள்ளும் மனதிடத்தையும் அவர்களுக்கு வழங்குகிறது. முடிவாக, யோகா என்பது நாம் செய்யும் ஒரு செயல் அல்ல, அது நாம் வாழும் முறையாக மாற வேண்டும். சூரியன் உதிப்பது எவ்வளவு இயற்கையானதோ அவ்வளவு இயற்கையாக நமக்கு தினசரி அட்டவணையில் யோகா இடம்பெற வேண்டும். இது ஒரு மத சடங்கு அல்ல, இது ஒரு அறிவியல் சார்ந்த வாழ்வியல் கலை. நம்மிடம் இருக்கும் விலைமதிப்பற்ற சொத்தான இந்த உடலையும் மனதையும் பேணிக்காப்போம். யோகாவை பயில்வோம். நோயற்ற,
கவலையற்ற வளமான வாழ்வை இப்புவியியல் நிலைநாட்ட உறுதியேற்போம். நன்றி.

0: செய்திகள்.
1: இன்றைய உலகம் நீடித்த போர்கள், உணவு பாதுகாப்பின்மை, பொருளாதார நிலையற்ற தன்மை மற்றும் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும், இத்தகைய பிரச்சினைகளை உருவாக்கி மீண்டும் மீண்டும் தொடரச் செய்யும் உலக அமைப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் திருத்தந்தை வலியுறுத்தினார். June 22 திங்களன்று ரோமையில் உள்ள உலக உணவு திட்டத்தின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிறைவேற்று சபையின் ஆண்டு அமர்வில் பங்கேற்கும் பிரதிநிதிகள், பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கும் போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, பன்னாட்டு ஒத்துழைப்பு பலவீனமடைந்து நாடுகள் தங்களது பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதால் உலகளாவிய ஒற்றுமை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகில் போதுமான வளங்கள் இருந்தபோதிலும் கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் பசி மற்றும் வறுமையில் வாழ்வது ஒரு முரண்பாடான நிலை என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், அதிகப்படியான நிர்வாக சிக்கல்கள் மனிதாபிமான உதவிகளை தாமதப்படுத்துவதாகவும், உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் சில நேரங்களில் அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களால் பாதிக்கப்படுவதாகவும் கவலை தெரிவித்தார். மேலும் பசி என்பது மனிதாபிமான பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக ஒற்றுமையை சீர்குலைத்து மோதல்களையும் கட்டாய இடம்பெயர்வுகளையும் அதிகரிக்கிறது என்று கூறிய திருத்தந்தை, பசியின் மூல காரணங்களை நீக்குவதற்காக உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்.
2: மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளின் துயரத்தால் ஆழமாக தொடங்கப்பட்ட லெஜூன் தனது வாழ்நாளை அறிவியல் ஆராய்ச்சிக்கும் நோயாளிகளின் நலனுக்குமான மருத்துவ பணிக்கும் அர்ப்பணித்தார் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பாராட்டினார். June 22 திங்களன்று ஜெரோம் லெஜூன் அறக்கட்டளையின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, நவீன மரபணு அறிவியலின் முன்னோடியும் டவுன் சின்ட்ரோம் எனப்படும் ட்ரைசோமி 21 மரபணு குறைபாட்டை கண்டறிந்த விஞ்ஞானியுமான ஜெரோம் லெஜூனின் பிறந்த நூற்றாண்டை எடுத்து காட்டினார். மருத்துவம் என்பது நோயை வெறுப்பதும் நோயாளியை நேசிப்பதும் ஆகும் என்ற அவரது கொள்கையை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, மிகவும் பலவீனமானவர்களின் உயிரையும் மாண்பையும் பாதுகாப்பதற்காக லெஜூன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக குறிப்பிட்டார். ட்ரைசோமி 21 மரபணு குறைபாட்டை கண்டறிந்த அவரது அறிவியல் சாதனை பிறக்கும் முன் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அழிக்கும் புதிய யுஜெனிக்ஸ் நடைமுறைகளுக்கு பயன்படுத்துவதை லெஜூன் எதிர்த்தார் என்றும், ஒவ்வொரு மனிதருக்கும் கடவுள் வழங்கிய உள்ளார்ந்த மாண்பை துணிவுடன் பாதுகாத்தார் என்றும் திருத்தந்தை தெரிவித்தார். இன்றும் ஜெரோம் லெஜூன் அறக்கட்டளையின் ஆராய்ச்சி, சிகிச்சை மற்றும் மனித உயிரின் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் அவரது பணியை தொடர்ந்து வருகிறது என்று பாராட்டிய திருத்தந்தை, சமூகத்தில் உண்மை, உயிர் மற்றும் பொதுநலனுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறு உறுப்பினர்களை ஊக்குவித்தார். இறுதியாக, மனித மாண்பு எந்த சூழலிலும் குறையாத ஒன்று என்றும், அறிவியல் மற்றும் மருத்துவம் எப்போதும் உயிரின் சேவைக்காகவே இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி திருத்தந்தை தனது உரையை நிறைவு செய்தார்.
1: நம் இதயத்தின் ஆழத்தில் தனிப்பட்ட முறையில் நாம் கேட்கும் இறைவனின் குரலுக்கும், அதை உலகெங்கும் அறிவிக்க வேண்டிய நம் அழைப்புக்கும் இயேசு தொடர்பை ஏற்படுத்துகிறார் என்றும், நற்செய்தியை அறிவிப்பது என்பது முதன்மையான அவருடனான நம் தனிப்பட்ட சந்திப்பையும் அனுபவத்தையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதாகும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். June 21 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்கள், நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் என்ற மத்தேயு நற்செய்தி வார்த்தைகளை மேற்கோள் காட்டி இயேசு தமது சீடர்களை பணிக்காக அனுப்பிய நிகழ்வை எடுத்து காட்டினார். திருத்தூது பணியின் உண்மையான சக்தி மனித முயற்சிகளிலோ நவீன கருவிகளிலோ மட்டும் அடங்கியதல்ல, மாறாக நம்முள் செயலாற்றும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலிலும் இறைவனின் அழைப்பிற்கும் நாம் அளிக்கும் உண்மையான பதிலிலும் உள்ளது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், அதனால்தான் புனித தோமா அக்வினாஸ், நாம் தியானத்தில் கண்ட உண்மைகளை மற்றவர்களுடன் பகிர்வதே நற்செய்தி அறிவித்தல் என்று கூறுகிறார் என்றும் எடுத்து காட்டினார்.
2: உலக அகதிகள் தினத்தை முன்னிட்டு அகதிகளின் பாதுகாப்பிற்காக நாடுகள் புதுப்பித்த அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். June 21 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை 1951 அகதிகளின் நிலை குறித்த ஐக்கிய நாடுகள் சபை ஒப்பந்தத்தின் 75 நிறைவை எடுத்துக்காட்டியதுடன் போர், வன்முறை மற்றும் துன்புறுத்தலால் தங்கள் சொந்த நாடுகளை விட்டு வெளியேற வேண்டியவர்களின் உரிமைகளை பாதுகாக்க இந்த ஒப்பந்தம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறி காட்டும் ஆளுமைகள்

மண்சாலக்கட்டை சுவாமிகள். அவரது சொல்லாலும் செயலாலும் ஞானி என பலராலும் போற்றப்பட்டவர். கடவுள் யார், பக்தன் யார், அவைகளின் வரையறை என்ன? இப்படி கேட்டு நின்றார் ஒரு அறிவு பக்தர். அதற்கு பதில் மொழி தந்தார் அந்த கிறிஸ்தவ ஞானி. கடவுள் யார், பக்தன் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் யார் கடவுள் இல்லை, யார் பக்தன் இல்லை என்று எனக்கு தெரியும். சொல்லுங்கள் என்று கேட்டு நின்றவரிடம் சொன்னார் அந்த மண்சாலக்கட்டை சுவாமிகள். கடவுளே, எனக்கு இதை கொடு என்று பக்தன் கேட்டும் கொடுக்காதவர் கடவுள் இல்லை. இவ்வளவு கொடுத்திருந்தும் இன்னும் இதை கொடு கடவுளே, அதை கொடு கடவுளே என்று கேட்டுக்கொண்டே நச்சரித்து கொண்டு நிற்பவன் பக்தனும் இல்லை. இப்படி வரையறை தந்தார் அந்த ஞானி. கொடுக்கும் கடவுள் நல்ல கடவுள் என்றால் கொடுக்காத கடவுள் என்ன நொல்லை கடவுளா? கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் கடவுளே, பெற்றாலும் பெறாவிட்டாலும் நான் பக்தனே. மக்களுக்காக உயிரை கொடுத்த கடவுள் மட்டுமே உயிரோடு வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மக்களும் அவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.

0: இனி இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் திருப்பாடல் 40 இன்றைய நாளில் சிந்திக்கவிருக்கின்றோம். இது ஒரு புகழ்ச்சியின் பாடலாக, கடவுளை புகழக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைய பெற்றிருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது, திருப்பாடல்களை 5 புத்தகங்களாக பிரிக்கின்ற போது, முதல் 41 திருப்பாடல்களை முதல் புத்தகமாக நாம் பார்க்கின்றோம். எனவே இது முதல் புத்தகத்தினுடைய கடைசி திருப்பாடல்களுள் ஒன்றாய் அமைகின்றது. இந்த 40 திருப்பாடல் நமக்கு கடவுள் செய்கின்ற நன்மைகளுக்காக அவரை புகழக்கூடிய ஒரு புகழ்ச்சியின் பாடலாக இருக்கின்றது. இதனுடைய முன் இருக்கக்கூடிய திருப்பாடல் 39 நாம் பார்க்கின்ற போது, அது ஒரு அழுகையை கடவுளுக்கு நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. அதற்கு முன் இருக்கக்கூடிய பாடல்கள் ஏறக்குறைய இந்த ஒரு மன்றாட்டின் பாடல்களாகத்தான் இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற போது, இந்த 40 திருப்பாடலினுடைய 2 பகுதியும் கூட கடவுளிடம் நம்முடைய மன்றாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் அமைய பெற்றிருக்கின்றது. அப்படி இருக்க, இந்த மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்ற புலம்பி தீர்க்கக்கூடிய இந்த ஒரு வேலையில் நடுவிலும் கூட திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை புகழ, அவருக்கு நன்றி செலுத்த அவர் தயங்குவதில்லை, மறப்பதில்லை என்பதனை நமக்கு காட்டுகின்றது. இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போது, தாவீது அரசர் தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்காக கடவுளிடம் மன்றாடி கொண்டிருக்க அந்த ஒரு சூழ்நிலையில், ஆண்டவர் இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் என்னை வாழ வைத்திருக்கின்றார், என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார், எனவே கடவுளை புகழுவேன் என்று சொல்லி அவர் இந்த ஒரு பாடலை பாடியதாகவும், மீண்டுமாக தன்னுடைய மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்பதாகவும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த திருப்பாடலுடைய முன்பகுதியில் நாம் பார்க்கின்ற போது, நான் ஆண்டவருக்காய் காத்திருந்தேன், அவர் என் மன்றாட்டுகளை செவிசாய்த்தார். நான் ஆண்டவருக்காய் காத்திருந்தேன், அவர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தார் என்கின்ற வார்த்தையின் மூலமாக ஆரம்பித்து, அவர் நம்முடைய மன்றாட்டுகளை கேட்கக்கூடியவராய் நாம் பொறுமையோடு ஆண்டவரிடம் எடுத்துரைக்கின்ற போது, அவர் நிச்சயம் பதிலளிக்கக்கூடிய ஒரு கடவுள் என்பதனை நமக்கு தெளிவாய் படம் பிடித்து காட்டுகின்றார். மீதமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் வாசிக்கின்ற போது, கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் இருப்பதை நம்மால் பார்க்கின்றது. எனவே இந்த ஒரு திருப்பாடல் நன்றியின் பாடலாக மட்டுமல்லாமல், இந்த நன்றி என்னை என்னுடைய செயல்களில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக என்னை மாற்ற வேண்டும் என்பதனையும் நமக்கு தெளிவாய் படம் பிடித்து காட்டுகின்றது. கடவுளுடைய வார்த்தைகளை நான் கேட்கின்ற போது, கடவுளிடம் என்னுடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கின்ற போது, கடவுள் எனக்கு உதவி செய்கின்றார், அதற்கு நான் நன்றியும் செலுத்துகின்றேன். இதோடு என்னுடைய வேலை முடிந்துவிட்டது என்று இல்லை, மாறாக அதனை அந்த நன்றியினை என்னுடைய வாழ்வில் நான் காட்ட வேண்டும். அவர் செய்த நன்மைகளை என்னுடைய வாழ்வில் நான் மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். எனவே அவருடைய திருவுளத்தை செய்ய நான் தயாராக இருக்க வேண்டும் என்றார் போல் இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பையும் கொடுக்கின்றது. எனவே இந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது, நான் தயாராக இருக்கின்றேன், நான் வருகின்றேன், இதோ வருகின்றேன் என்கின்ற இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது, நாம் வெறுமனே கடவுளுக்கு நம்முடைய வார்த்தைகளினால் நன்றியை செலுத்தாமல், நம்முடைய செயல்களினால் அவருடைய அரசாட்சியை நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாகத்தான் அந்த ஒரு நன்றியினை கடவுள் ஏற்றுக்கொள்வார். வெறும் பலிகளை அல்ல, மாறாக நம்முடைய செயல்களில் அவருக்கு நம்முடைய நன்றிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பை தருவதாக இருக்கின்றது. நாம் என்னதான் இக்கட்டான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு இத்தனை ஆண்டு காலம் நம்மை வழி நடத்தியிருக்கின்றார், இனியும் வழி நடத்துவார், எனவே கடவுளுடைய நாமம் போற்ற பெறுக என்று சொல்லி நாம் ஏறிருக்கின்ற போது, நிச்சயம் கடவுளுடைய அந்த ஒரு வல்லமையான ஒரு வழி நடத்துதலை நம்முடைய வாழ்வில் நாமும் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இத்தனை நாட்களும் நீர் எங்களுடைய வாழ்வில் உம்முடைய வல்லமையான கரத்தினால் நீர் எங்களை வழி நடத்தியிருக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இனியும் எங்களுடைய வாழ்வில் எது எது எங்களுக்கு தேவை என்பதனை நீர் அறிந்தவராயிருக்கின்றீர். எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எவை என்று நீர் அறிந்திருக்கின்றீர். அதையெல்லாம் நாங்கள் கடந்து வர நீர் கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்.
1: செய்திகள். கைபேசி மற்றும் திரை பயன்பாட்டு குறித்த குழந்தையின் கேள்விகளுக்கு பதிலளித்த திருத்தந்தை, தொழில்நுட்பம் பல நன்மைகளை வழங்கினாலும் அது மனித உறவுகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். June 22 திங்களன்று வத்திக்கானில் நடைபெற்று வரும் சிறார் கோடைக்கால முகாம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகளை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, தொழில்நுட்ப பயன்பாடு நட்பு மற்றும் ஆன்மீக வாழ்க்கை குறித்து முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நண்பர்களுடன் நேரம் செலவிடுதல், ஒன்றாக விளையாடுதல், உரையாடுதல், குடும்பத்தினருடன் இணைந்து வாழ்தல் ஆகியவை மனித வளர்ச்சிக்கு இன்றியமையாதவை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, சில செயலிகள் மனிதர்களை அதிகமாக ஈர்த்து பயன்படுத்தப்பட வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் தொழில்நுட்ப அடிமைத்தனத்திலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் திரை நேரத்திற்கு வரம்பு விதித்து குடும்பத்தினருடன் உரையாடவும் ஒன்றாக ஜெபிக்கவும் நேரம் ஒதுக்குமாறு குழந்தைகளை திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். பயண அனுபவம் குறித்த மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திருத்தந்தை, சில நேரங்களில் GPS வழிகாட்டுதலை முழுமையாக நம்பியதால் தவறான பாதையில் சென்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன், இதன் மூலம் தொழில்நுட்பத்தை மட்டுமே சார்ந்திருக்காமல் சிந்திக்கும் திறனையும் பகுத்தறிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். இறுதியாக குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, ஜெப கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை அம்சமாகும் என்று வலியுறுத்தி தனது உரையை நிறைவு செய்தார்.
2: உலகின் பல கண்டங்களைச் சேர்ந்த திரு அவை அமைப்புகளின் தலைவர்கள், ஆயர்கள் மாமன்றத்தின் அடுத்த கட்ட பயணத்திற்கான ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்க June 23 to 25 வரை ரோமையில் ஒன்று கூடுகின்றனர். லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, ஓஷியானியா, மத்திய கிழக்கு மற்றும் வட அமெரிக்கா ஆகிய பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் திரு அவை அமைப்புகளின் தலைவர்களும் கண்ட அளவிலான ஆயர் மாமன்ற ஒருங்கிணைப்பு குழுக்களின் பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். 2024 அக்டோபரில் இடம்பெற்ற 16th பொது ஆயர்கள் மாமன்ற பேரவையின் நிறைவுக்கு பிறகு ஒன்றிணைந்து பயணிக்கும் திரு அவை என்ற கருப்பொருளின் செயல்படுத்தும் கட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பயணம் 2027 மற்றும் 2028 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள திரு அவை மாமன்றங்களால் சிறப்பிக்கப்படும் என ஆயர் மாமன்ற பொதுச் செயலகம் தெரிவித்துள்ளது. இக்கூட்டத்தின் போது 16th ஆயர் மாமன்றத்தின் இறுதி ஆவணத்தை உள்ளூர் திரு அவைகளில் நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் பகிரப்பட்டு வருகின்றன. மேலும் பல்வேறு பகுதிகளின் அனுபவங்கள் பரிமாறப்பட்டு பொதுவான சவால்கள் மற்றும் எதிர்கால சிந்தனைக்குரிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்படுகின்றன. இக்கூட்டத்தின் நிறைவு நாளான June 25 அன்று திருத்தந்தை பங்கேற்பாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாட உள்ளார்.
1: May 23 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தெற்கு இத்தாலியின் கம்பானியா மாநிலத்தில் உள்ள நெருப்பு நிலம் என்று அழைக்கப்படும் அசேரா நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் மூலம் சட்டத்திற்கு புறம்பாக நச்சு கழிவுகளை கொட்டுதல் மற்றும் எரிப்பதன் மூலம் பல ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு உள்ளான சமூகங்களுக்கு ஆறுதலையும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையும் அளித்துள்ளார். இந்த பயணம் குறித்து பேசிய கம்பேனியாவின் ஜியுலினோவில் உள்ள ஆவே மரியா கிராதியா பீலினா ஆலயத்தின் அதிபர் தந்தை லூக்கி புகிலிசி அவர்கள், நச்சு மாசுபாட்டின் விளைவுகளால் துன்பப்படும் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறவே திருத்தந்தை வருகை புரிந்ததாக குறிப்பிட்டார். இப்பகுதி நீண்ட காலமாக தீவிர சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் திட்டமிட்டப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய புற்றுநோய் பாதிப்புகளின் அதிகரிப்பு ஆகியவற்றிற்காக அறியப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நெருக்கடிக்கு காரணமான பேராசை மற்றும் அலட்சியத்தை திருத்தந்தை கடுமையாக கண்டித்ததாக அருள்பணி புகிலிசி குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தையின் செய்தி ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும் மையமாக கொண்டிருந்ததாக குறிப்பிட்ட அருள்பணி புகிலிசி அவர்கள், மேலும் மனித வாழ்வும் மாண்பும் பொருளாதார நலனுக்காகவோ அல்லது லாபத்திற்காகவோ ஒருபோதும் பலி கொடுக்கப்படக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
2: June 24 to 26 வரை செக் குடியரசின் தலைநகரான பிராக் நகரில் உள்ள கியூபெக்ஸ் மையத்தில் இடம்பெறவுள்ள ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியத்தின் 96th பொது அவை கூட்டத்தில் வத்திக்கான் வானொலி பங்கேற்க உள்ளது. இந்த நிகழ்வை செக் குடியரசின் பொது தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிறுவனங்களான செஸ்கா டெலிவிஸ் மற்றும் செஸ்கி ரோஸ்லாஸ் ஆகியவை இணைந்து நடத்துகின்றன. ஐரோப்பா முழுவதிலும் உள்ள பொதுச்சேவை ஊடக நிறுவனங்களின் தலைவர்களை ஒன்றிணைக்கும் இந்த பொது அவை கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம், பொதுச்சேவையில் ஈடுபடும் இதழியலின் எதிர்காலம் மற்றும் எண்ணிம கண்டுபிடிப்புகளுக்கும் தரமான செய்தி அறிக்கையிடலை பாதுகாப்பதற்கும் இடையிலான சமநிலையை பேணுதல் ஆகிய ஊடகத்துறை எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் குறித்து ஊடகத் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். 1950 நிறுவப்பட்ட ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியம் உலகின் மிகப்பெரிய பொதுச்சேவை ஊடக அமைப்புகளில் ஒன்றாகும். 56 நாடுகளைச் சேர்ந்த 113 வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்களை உள்ளடக்கிய இந்த கூட்டமைப்பு பொது ஊடகங்களுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தி வருகிறது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறி காட்டும் ஆளுமைகள்

மண்சாலக்கட்டை சுவாமிகள். அவரது சொல்லாலும் செயலாலும் ஞானி என பலராலும் போற்றப்பட்டவர். கடவுள் யார், பக்தன் யார், அவைகளின் வரையறை என்ன? இப்படி கேட்டு நின்றார் ஒரு அறிவு பக்தர். அதற்கு பதில் மொழி தந்தார் அந்த கிறிஸ்தவ ஞானி. கடவுள் யார், பக்தன் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் யார் கடவுள் இல்லை, யார் பக்தன் இல்லை என்று எனக்கு தெரியும். சொல்லுங்கள் என்று கேட்டு நின்றவரிடம் சொன்னார் அந்த மண்சாலக்கட்டை சுவாமிகள், கடவுளே எனக்கு இதை கொடு என்று பக்தன் கேட்டும் கொடுக்காதவர் கடவுள் இல்லை. இவ்வளவு கொடுத்திருந்தும் இன்னும் இதை கொடு கடவுளே, அதை கொடு கடவுளே என்று கேட்டுக்கொண்டே நச்சரித்து கொண்டு நிற்பவன் பக்தனும் இல்லை. இப்படி வரையறை தந்தார் அந்த ஞானி. கொடுக்கும் கடவுள் நல்ல கடவுள் என்றால் கொடுக்காத கடவுள் என்ன நொல்லை கடவுளா? கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் கடவுளே, பெற்றாலும் பெறாவிட்டாலும் நான் பக்தனே. மக்களுக்காக உயிரை கொடுத்த கடவுள் மட்டுமே உயிரோடு வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மக்களும் அவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.

0: இனி இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் திருப்பாடல் 40 இன்றைய நாளில் சிந்திக்கவிருக்கின்றோம். இது ஒரு புகழ்ச்சியின் பாடலாக, கடவுளை புகழக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைய பெற்றிருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது, திருப்பாடல்களை 5 புத்தகங்களாக பிரிக்கின்ற போது, முதல் 41 திருப்பாடல்களை முதல் புத்தகமாக நாம் பார்க்கின்றோம். எனவே இது முதல் புத்தகத்தினுடைய கடைசி திருப்பாடல்களுள் ஒன்றாய் அமைகின்றது. இந்த 40 திருப்பாடல் நமக்கு கடவுள் செய்கின்ற நன்மைகளுக்காக அவரை புகழக்கூடிய ஒரு புகழ்ச்சியின் பாடலாக இருக்கின்றது. இதனுடைய முன் இருக்கக்கூடிய திருப்பாடல் 39 நாம் பார்க்கின்ற போது, அது ஒரு அழுகையை கடவுளுக்கு நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. அதற்கு முன் இருக்கக்கூடிய பாடல்கள் ஏறக்குறைய இந்த ஒரு மன்றாட்டின் பாடல்களாகத்தான் இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற போது, இந்த 40 திருப்பாடலினுடைய 2 பகுதியும் கூட கடவுளிடம் நம்முடைய மன்றாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் அமைய பெற்றிருக்கின்றது. அப்படி இருக்க, இந்த மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கின்ற புலம்பி தீர்க்கக்கூடிய இந்த ஒரு வேலையின் நடுவிலும் கூட திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை புகழ, அவருக்கு நன்றி செலுத்த அவர் தயங்குவதில்லை, மறப்பதில்லை என்பதனை நமக்கு காட்டுகின்றது. இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போது, தாவீது அரசர் தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்காக கடவுளிடம் மன்றாடி கொண்டிருக்க அந்த ஒரு சூழ்நிலையில், ஆண்டவர் இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் என்னை வாழ வைத்திருக்கின்றார், என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார், எனவே கடவுளை புகழுவேன் என்று சொல்லி அவர் இந்த ஒரு பாடலை பாடியதாகவும், மீண்டுமாக தன்னுடைய மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்பதாகவும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த திருப்பாடலுடைய முன்பகுதியில் நாம் பார்க்கின்ற போது, நான் ஆண்டவருக்காய் காத்திருந்தேன், அவர் என் மன்றாட்டுகளை செவிசாய்த்தார். நான் ஆண்டவருக்காய் காத்திருந்தேன், அவர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தார் என்கின்ற வார்த்தையின் மூலமாக ஆரம்பித்து, அவர் நம்முடைய மன்றாட்டுகளை கேட்கக்கூடியவராய் நாம் பொறுமையோடு ஆண்டவரிடம் எடுத்துரைக்கின்ற போது, அவர் நிச்சயம் பதிலளிக்கக்கூடிய ஒரு கடவுள் என்பதனை நமக்கு தெளிவாய் படம் பிடித்து காட்டுகின்றார். மீதமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் வாசிக்கின்ற போது, கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் இருப்பதை நம்மால் பார்க்கின்றது. எனவே இந்த ஒரு திருப்பாடல் நன்றியின் பாடலாக மட்டுமல்லாமல், இந்த நன்றி என்னை என்னுடைய செயல்களில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக என்னை மாற்ற வேண்டும் என்பதனையும் நமக்கு தெளிவாய் படம் பிடித்து காட்டுகின்றது. கடவுளுடைய வார்த்தைகளை நான் கேட்கின்ற போது, கடவுளிடம் என்னுடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கின்ற போது, கடவுள் எனக்கு உதவி செய்கின்றார், அதற்கு நான் நன்றியும் செலுத்துகின்றேன். இதோடு என்னுடைய வேலை முடிந்துவிட்டது என்றில்லை, மாறாக அதனை அந்த நன்றியினை என்னுடைய வாழ்வில் நான் காட்ட வேண்டும். அவர் செய்த நன்மைகளை என்னுடைய வாழ்வில் நான் மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். எனவே அவருடைய திருவுளத்தை செய்ய நான் தயாராக இருக்க வேண்டும் என்றார் போல் இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பையும் கொடுக்கின்றது. எனவே இந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது, நான் தயாராக இருக்கின்றேன், நான் வருகின்றேன், இதோ வருகின்றேன் என்கின்ற இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது, நாம் வெறுமனே கடவுளுக்கு நம்முடைய வார்த்தைகளினால் நன்றியை செலுத்தாமல், நம்முடைய செயல்களினால் அவருடைய அரசாட்சியை நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாகத்தான் அந்த ஒரு நன்றியினை கடவுள் ஏற்றுக்கொள்வார். வெறும் பலிகளை அல்ல, மாறாக நம்முடைய செயல்களில் அவருக்கு நம்முடைய நன்றிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பை தருவதாக இருக்கின்றது. நாம் என்னதான் இக்கட்டான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு, இத்தனை ஆண்டு காலம் நம்மை வழி நடத்தியிருக்கின்றார், இனியும் வழி நடத்துவார், எனவே கடவுளுடைய நாமம் போற்றப்பெறுக என்று சொல்லி நாம் ஏறிருக்கின்ற போது, நிச்சயம் கடவுளுடைய அந்த ஒரு வல்லமையான ஒரு வழிநடத்துதலை நம்முடைய வாழ்வில் நாமும் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இத்தனை நாட்களும் நீர் எங்களுடைய வாழ்வில் உம்முடைய வல்லமையான கரத்தினால் நீர் எங்களை வழிநடத்தியிருக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இனியும் எங்களுடைய வாழ்வில் எது எது எங்களுக்கு தேவை என்பதனை நீர் அறிந்தவராயிருக்கின்றீர். எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எவை என்று நீர் அறிந்திருக்கின்றீர். அதையெல்லாம் நாங்கள் கடந்து வர நீர் கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
1: செய்திகள். கைபேசி மற்றும் திரை பயன்பாட்டு குறித்த குழந்தையின் கேள்விகளுக்கு பதிலளித்த திருத்தந்தை, தொழில்நுட்பம் பல நன்மைகளை வழங்கினாலும் அது மனித உறவுகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். June 22 திங்களன்று வத்திக்கானில் நடைபெற்று வரும் சிறார் கோடைக்கால முகாம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகளை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, தொழில்நுட்ப பயன்பாடு நட்பு மற்றும் ஆன்மீக வாழ்க்கை குறித்து முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நண்பர்களுடன் நேரம் செலவிடுதல், ஒன்றாக விளையாடுதல், உரையாடுதல், குடும்பத்தினருடன் இணைந்து வாழ்தல் ஆகியவை மனித வளர்ச்சிக்கு இன்றியமையாதவை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, சில செயலிகள் மனிதர்களை அதிகமாக ஈர்த்து பயன்படுத்தப்பட வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் தொழில்நுட்ப அடிமைத்தனத்திலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் திரை நேரத்திற்கு வரம்பு விதித்து குடும்பத்தினருடன் உரையாடவும் ஒன்றாக ஜெபிக்கவும் நேரம் ஒதுக்குமாறு குழந்தைகளை திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். பயண அனுபவம் குறித்த மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திருத்தந்தை, சில நேரங்களில் GPS வழிகாட்டுதலை முழுமையாக நம்பியதால் தவறான பாதையில் சென்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன், இதன் மூலம் தொழில்நுட்பத்தை மட்டுமே சார்ந்திருக்காமல் சிந்திக்கும் திறனையும் பகுத்தறிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். இறுதியாக குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, ஜெப கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை அம்சமாகும் என்று வலியுறுத்தி தனது உரையை நிறைவு செய்தார்.
2: உலகின் பல கண்டங்களைச் சேர்ந்த திரு அவை அமைப்புகளின் தலைவர்கள், ஆயர்கள் மாமன்றத்தின் அடுத்த கட்ட பயணத்திற்கான ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்க June 23 to 25 ரோமையில் ஒன்று கூடுகின்றனர். லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, ஓஷியானியா, மத்திய கிழக்கு மற்றும் வட அமெரிக்கா ஆகிய பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் திரு அவை அமைப்புகளின் தலைவர்களும் கண்ட அளவிலான ஆயர் மாமன்ற ஒருங்கிணைப்பு குழுக்களின் பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். 2024 அக்டோபரில் இடம்பெற்ற 16th பொது ஆயர்கள் மாமன்ற பேரவையின் நிறைவுக்கு பிறகு ஒன்றிணைந்து பயணிக்கும் திரு அவை என்ற கருப்பொருளின் செயல்படுத்தும் கட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பயணம் 2027 to 2028 நடைபெறவுள்ள திரு அவை மாமன்றங்களால் சிறப்பிக்கப்படும் என ஆயர் மாமன்ற பொதுச் செயலகம் தெரிவித்துள்ளது. இக்கூட்டத்தின் போது 16th ஆயர் மாமன்றத்தின் இறுதி ஆவணத்தை உள்ளூர் திரு அவைகளில் நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் பகிரப்பட்டு வருகின்றன. மேலும் பல்வேறு பகுதிகளின் அனுபவங்கள் பரிமாறப்பட்டு பொதுவான சவால்கள் மற்றும் எதிர்கால சிந்தனைக்குரிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்படுகின்றன. இக்கூட்டத்தின் நிறைவு நாளான June 25 அன்று திருத்தந்தை பங்கேற்பாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாட உள்ளார்.
1: May 23 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தெற்கு இத்தாலியின் கம்பானியா மாநிலத்தில் உள்ள நெருப்பு நிலம் என்று அழைக்கப்படும் அசேரா நகருக்கு மேற்கொண்ட மீட்பு பணி பயணத்தின் மூலம் சட்டத்திற்கு புறம்பாக நச்சு கழிவுகளை கொட்டுதல் மற்றும் எரிப்பதன் மூலம் பல ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு உள்ளான சமூகங்களுக்கு ஆறுதலையும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையும் அளித்துள்ளார். இந்த பயணம் குறித்து பேசிய கம்பேனியாவின் ஜியோலினோவில் உள்ள ஆவே மரியா கிராதியா பீலினா ஆலயத்தின் அதிபர் தந்தை லூக்கி புகிலிசி அவர்கள், நச்சு மாசுபாட்டின் விளைவுகளால் துன்பப்படும் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறவே திருத்தந்தை வருகை புரிந்ததாக குறிப்பிட்டார். இப்பகுதி நீண்ட காலமாக தீவிர சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் திட்டமிட்டப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய புற்றுநோய் பாதிப்புகளின் அதிகரிப்பு ஆகியவற்றிற்காக அறியப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நெருக்கடிக்கு காரணமான பேராசை மற்றும் அலட்சியத்தை திருத்தந்தை கடுமையாக கண்டித்ததாக அருள்பணி புகிலிசி குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தையின் செய்தி ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும் மையமாக கொண்டிருந்ததாக குறிப்பிட்ட அருள்பணி புகிலிசி அவர்கள், மேலும் மனித வாழ்வும் மாண்பும் பொருளாதார நலனுக்காகவோ அல்லது லாபத்திற்காகவோ ஒருபோதும் பலி கொடுக்கப்படக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
2: June 24 to 26 செக் குடியரசின் தலைநகரான பிராக் நகரில் உள்ள கியூபெக்ஸ் மையத்தில் இடம்பெறவுள்ள ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியத்தின் 96th பொது அவை கூட்டத்தில் வத்திக்கான் வானொலி பங்கேற்க உள்ளது. இந்த நிகழ்வை செக் குடியரசின் பொது தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிறுவனங்களான செஸ்கா டெலிவிஸ் மற்றும் செஸ்கி ரோஸ்லாஸ் ஆகியவை இணைந்து நடத்துகின்றன. ஐரோப்பா முழுவதிலும் உள்ள பொது சேவை ஊடக நிறுவனங்களின் தலைவர்களை ஒன்றிணைக்கும் இந்த பொது அவை கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம், பொது சேவையில் ஈடுபடும் இதழியலின் எதிர்காலம் மற்றும் எண்ணிம கண்டுபிடிப்புகளுக்கும் தரமான செய்தி அறிக்கையிடலை பாதுகாப்பதற்கும் இடையிலான சமநிலையை பேணுதல் ஆகிய ஊடகத்துறை எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் குறித்து ஊடகத் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். 1950 நிறுவப்பட்ட ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியம் உலகின் மிகப்பெரிய பொது சேவை ஊடக அமைப்புகளில் ஒன்றாகும். 56 நாடுகளைச் சேர்ந்த 113 வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்களை உள்ளடக்கிய இந்த கூட்டமைப்பு பொது ஊடகங்களுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தி வருகிறது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.